நவையாய் வினாடி பிசி அட்டாய் அப்படி ஜாதிகள் ஒத்தராய் மண்ணில் ஏதாவது இன்னும் வந்து இல்லாத வாசனாவன் தங்கட்டிக்கு பலன் அண்ணி டிக்கெட் வலாம் கட்டிக்காய் பலன் அண்ணி தெங்கவா கத்த டிக்கெட் போட்டா கத்துருக்காரு மமக்கே அண்ணன் வாத்து இல்லாத இன்னைக்கு இயலாம் ஹாது ரைட் என்னங்க மென்ன அங்கட்டிக்க அப்படி பலமும் மூலியமாக அதே தீன டிக்கெட்டுக்கு தமாய் டிக்கெட்டு அது சம்பத்து அது சம்பத்தையும் பலமுனே அது சம்பத மூலியமாக ஆனேன் மேமியம் கருங்க படிபடி படி மகாஜன சம்பத எங்காகும் மகாஜன சம்பது ஹைதா சிகசிஹத்து நமோ நிதினும் வாரி தவசி தினம் மேத இது வாசனாவத்த அங்கபாவோட பார்த்தோன்னா ஆறு அக்ஷரி தீர்னோட மூலியம் ஆறு அக்ஷரத்துக்கு வாசனாவத்த அங்க அங்க அட்ட அங்க எக்கு அங்க அட்டு அங்க அட்டு அங்க நவேச அங்க ஹய கோவிசத்து ஹார்தா சாரசி விசியக்கு எவகே எஃப் அக்ஷரத்துக்கு அங்க நவே அங்க விசித்துன அங்க 48 சஹ அங்க ஹேட்டேக்கு மெகா பவர் கத்தனம் கே அக்ஷரத்தைக்க பிரசாத அங்க அங்க 16 எவகேம அங்க 19 அங்க 22 அங்க 70 சஹ அங்க 79 எவகே மதக்கனோனே தனனிதானிய கியூ அக்ஷரத்துக்கு அங்க 11 அங்க 13 அங்க 52 சஹ அங்க 79 ஹந்தஹன லுத்தரைய மிதுன் லக்னத்தைக்க அங்க 5 அங்க 13 அங்க 29 சஹ அங்க 50 அது சம்பத கத்தனம் அங்க 9 அங்க 6 அங்க 8 அங்க 9 அங்க 6 இவகி அங்காட்டு அங்காட்டு அங்க நவே அங்க ஹய சஹ ஆறு அக்ஷரே தீனோனி என்எல்பி ஜாய டிக்கெட்டுக்கு ஏதாவது தினம் மெந்த ஜி அக்ஷரத்துக்கு அங்க தேக்க அங்க துணு அங்க ஹத்தர சஹ அங்க பிந்து சுபதவசக் லுத்தராய் ஏதாவது தினம் மெந்த வாட மதக்கிறான்னே மென்ன அங்கடிக்க சுபதவசக் லுத்தராய் மூலிம லக்னி வரலேமு தனு லக்னே தீனோனி இவகேம தனு லக்னத்துக்க வாசனாவந்த அங்க டிக்க அங்க 12 அங்க 40 அங்க 40 தேக்க தமாய் வாசனாவந்த அங்க பவட்ட பத்துணி இத்திங்க உபட்டு புலுவான் கமக் தீனோ அது தவசித் வெடி வெடியன் ஜாதிகளு சரை மந்திரே டிக்கெட் கண்ண எமுனு துவாட்ட வாசனாவத்தே கோடிபதியேக் லக்ஷபதியேக் வென்ன

தவள் துலகாய் வினாடி பனகாய் விழாவ லக்கட ஹார்ட் பீட்டே கேக்குறதுல இன்னே ஷெனால் கொஹமத அட்டி வடகிறங்க மங்க அப்பி வாகின இன்னோக்கில மட மெசேஜ் கா தார தீனவா ஷெனால் இன்னோ எதுகுட பை குமாரை ஐன்னவா ஆ கெமுனு ஐ ஐன்னவா கட்டிய மேவிலாவே லக்கட ஹார்ட் பீட் சாதரும தாகின இன்னோக்கில மட கோல் கர்லம கிவ்வா எனங்கொண்ட கட்டிய அப்பி வாகின இன்னோன சதுடின் பரிசுமன் வெடடி கரண்ட அப்பி லசன சிந்து கிளாசிக் இருக்கின தீனோ செட் கிடுமா ரன் ஹெட்டியார் ரச்சிக்கு ரீமிக்ஸ் கக்தமாய் அப்பி இலங்கட லாஸ்டிக் இருக்கின தீன்னே அப்பி அமுகனம் சிந்துடா மேவிதிஹடா.

தேச நாவல் தேச கேனல் வாசி கம்புல மீத்தலாவ கோமட ஒன்பா மூல மகா விஹாராதிபதி பூஜ்யபாத.

சதேவதுனி அபி மிதந்த லக்கண்ட ஸ்ரீ சம்பந்தராஜ வந்தன சமக இகத்துவேமோ.